0: பத்தாமை சொத்தி தாம்சி ஜொராஹாச வாத்தி கலைக்க 2.1 மில்லிமீட்டர் அவர கைசா ஹஜக் தொங்கான் பகை சக்கலை ஜாக்கு பெலாய் வாத்தி கலைமனோ ஹாஸ்தினி கிருங்சா கிருங்னை தாயோ தே அவனை கரினே ஹாஸ்தினி ஜோத்து திஷ்டிக்கனோ வாத்தை வாய்மனோ ஃபெராங்கொகை நபார் ஃபைனே வாத்தி ஃபைமனோ அவன் பகை ஹஜக் தொங்கான் பகை சக்கலை ஜாக்கு
1: আহ আশুকজোর খনালাইকে নবর্তীবানক পাইথাক খনালাইনে রচাবু খনগ্রবণ হেমন্ত কুমার জমাতিয়া।